0: உதயாட்டாய் வினாடி 40
1: விழாவு உப வைத்த கிண்ட ஆவி
2: டிவிஎஸ் ஸ்போர்ட் 110 பெட்ரோல் லீட்டரை கேவாமயானோ
3: டிவிஎஸ் ஸ்போர்ட் 110 பெட்ரோல் லீட்டரை கிலோமீட்டர் 80 கிட்ட பெரிய துவான் மேக்கமாய்

லகாண்ட ரேடியோ ITN பசும்பியட்ட வாசிக்கின்ன கசாகல கிரீன் சுப்பிவித்தின் சுப்பிரி வாசி நேவும் வெனசக் அடுமவிலாக அதும் பெமினின்ன வெனசுவட்டாகான்ன.

0: சதேவதுனி
1: அபி மிதென்சித லக்கண்ட ஸ்ரீ சம்புத்தராஜ வந்தனா சமக இக்கத்துவிம்.